அடியே நீயே புஞ்சிரிச்சாரே வந்திரே, நெஞ்சில என் சுவாசத்தறி என் சாரத்திரே.

0: விருப்பம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம், லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கர. இனி அறிவு பாஷயங்களும் வாய்ச்சறியாம். ஆசிரிய மாதிரிநாடு மாசிகையுடைய வரிக்காராகான் நீங்களுக்கும் சுவர்ண அவசரம்.
2: நம்முடைய சர்காத்மக சிருஷ்டிகள் மாதிரிநாடிலூடെ நாடறியட்டെ. மாதிரிநாடு ஜீவகாருண்യ மாசிக வாய்க்குக, வரிக்காராவுக. கூடுதൽ விவரங்களுக்கு 9447789863 என்ற நம்பரிலேக்கு பந்துபடாம்.
3: ஏய் நினைச்சு கண்டு வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: ஒப்பம் நாட்டார்க்கு ஒப்பம் விஷால் ஆப்டிகல்ஸ். மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா.
1: ஒரு கரியர் வரும் ஒரு சொப்னமல்ல. ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்களுடைய பாவிக்க இனி ஒரு மாஸ் தொடக்கம். படிக்கூ, ப்ரொஃபஷனல் ஆகு, விஜய்க்கூ. அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்கிறது விஜயா காலேஜ் ஆஃப் ஹெல்த் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கொட்டாரக்கரா.
2: Pere Pardon's Golden Diamonds, manufacturers and wholesalers. Nidumangad, Neyatankara, Kottarakara, Karunagappally.
0: നിങ്ങൾക്ക് എന്താണ് ഇത്ര ടെൻഷൻ?
3: പെർമിറ്റ് പ്ലാൻ മുതൽ നിർമ്മാണം വരെ എല്ലാ കാര്യങ്ങളും അടിപൊളിയാക്കാൻ
0: 37 വർഷത്തെ പ്രവൃത്തി പരിചയമുള്ള ജെ എം ആർക്കിടെക്ട്സ് നമ്മുടെ കൊട്ടാരക്കര പൂലമണിലുള്ളപ്പോൾ.
3: ജെ എം ആർക്കിടെക്ട്സ്, ഗവൺമെന്റ് അപ്രൂവ്ഡ് ISO സർട്ടിഫൈഡ് സിവിൽ എഞ്ചിനീയേഴ്സ് ആൻഡ് ബിൽഡേഴ്സ്. കോൺടാക്ട് 9447717171.